அவளே கிருவ அஞ்சுவ கானங்க குலாபாத்மயாஜபுஜாசிக மங்காத் பலாத் பான பாத்த கயோ ஞாபுபூபஞ்சா மங்காத் ஞமரே கமாங்கியான் நானிங்கா நிரமங்கான் நிக்கான் தங்கா நாவகாரோ.